0: கேளன் முனிரும் கிளே மல்சரிங்
1: ஆ குமாந்தோனு மாம்பாங்க சம்மோனு மாம்பாங்க ஜம்மோனு மோம்டால் கனா முசுலாம்
0: ஒலியும் சிபியும்